தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தத்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததன தத்திமி ததிமி தத்ஜனு தக்கித சரித தனத தனுத